வந்தனர். சிசுகண்டசிலி மணிகண்ட நிமாய்ச்சர ஹரிச்சந்தன் கண்டரிதங்கர புராதன ரச்சனை.